பிரம்மச்சாரி மையும் குஞ்சு பிஹாரி ஷர்மன சக்பா வைகோம் பிஹாரின்னு செய்றீங்கப்பா லைசோலி செய்யமா தாபிரி தாபிரி பாசி ஆகாஷ்வாணி ஃபல்கி எஃப்எம் சங்காய் சென்னல் திகினி ஹவுசிக் சந்தோக் சரி லேபாக் நிங்பா இசை எண்ணிக மதங் மதங் ஒய்னா அஹான்பத தாபிரசி கேட்ரிமையும் நபகிஷோர் சிங்ன சக்பா நிரஞ்சன் உஷம்னு செய்றீங்கப்பா லேபாக் நிங்ப இசையமா

மக்கள் மத்தியில் தௌரம் கயா சண்டோக்தன தஹஞ்சரி பசி ஆகாஷ்வாணி ஃபல்கி எஃப்எம் சங்காய் சென்னல் தகினி மருள் தோப்த தும்ப கிளேப்லிபி அகோய்பத ஹவுரிப உப்பால் வப்பால் அஹிங்ப ஜீப பும்பகி தவாய் பீரிப இசிங் நுஷித் மக்கொயின பீப லுயினாய்த்ரப குதோல் அகோயின லௌரி

0: নুংশিবাসি না তারা কায়না পিরাং আসি না।
1: 动不着了，但我后几后几说，可以，可以，可是把你跑了，那个到那个来的吧，不几个，该么大，看那不来点呐，还这个。